0: பாட்டு தான் தூடா.
1: ரேடியோ ஆலிவ், யுவர் ஹாப்பினஸ் ஃப்ரீக்வன்சி.
2: This is Amaira Dastoor on Radio Olive 106.3 FM, Jio Bindas.

0: மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் பிந்தாஸ் மார்னிங். மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் தி ரெஸ்பான்சிபிள் ஜுவலர். மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் கி ஹர் ஜுவலரி பீஸ் எத்திக்கலி சோர்ஸ்ட் ஹோத்தி ஹை ஆர் ஆதி ஹை மலபார் ப்ராமிஸ் கே சாத், ஜஹான் மில்தி ஹை கம்ப்ளீட் ட்ரான்ஸ்பரன்சி ஆர் பரோசா.
1: Commercial Bank, your future grows when your savings grows. Save more, dream bigger. Win up to 5 million riyals with Commercial Bank.
2: In association with Naseem Healthcare, Naseem Surgical and Medical Center, Sea Ring Road. Healthy smiles anytime. For more information, call 4411 1133.